சத்யம் சிவம் சுந்தரம், சத்யம் சிவம் சுந்தரம், சத்யம் சிவம் சுந்தரம், சுந்தரம் ஆ, சத்யம் சிவம் சுந்தரம், சத்யம் சிவம் சுந்தரம், சுந்தரம் சுந்தரம் ஆ, சத்யம் சிவம் சுந்தரம் ஆ, சத்யம் சிவம்.